0: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் 3CR தமிழ்குரல் வானொலி. நேயர்களே, நீங்கள் 3CR தமிழ்குரல் வானொலியின் நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 7:30 தொடக்கம் 8:30 வரை 855 AM அலவரிசையிலும், இணையதளத்தில் இன்பத்தமிழ் வானொலி மூலமும் மற்றும் 3CR.org.au என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். நேர்களே, நீங்கள் சென்ற வார நிகழ்ச்சிகளை கேட்க விரும்பினால் 3CR.org.au/tamilvoice என்ற இணையதளத்தில் சென்று சென்ற வார நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். முதலில் இன்றைய சிந்தனை. இன்றைய சிந்தனையில் நாலடியாரில் இருந்து அதிகாரம் 28 கொடாமை அல்லது ஈயாமை என்ற அதிகாரத்திலிருந்து 273 பாடலை பார்ப்போம். தூய்த்து களியான் துறவோர் கொன்றும் ஈகலான், வைத்து களியும் மடவோனை வைத்த பொருளும் அவனை நகுமே, உலகத்து அருளும் அவனை நகுமே. அதாவது ஈட்டிய பொருளை தானும் அனுபவிக்காமல் துறவிகளுக்கும் அளிக்காமல் சேர்த்து வைத்து இறந்து போகும் மூடனான கஞ்சனை பார்த்து அவன் சேர்த்து வைத்த பொருளும் சிரிக்கும், அத்துடன் கருணைக் குணமும் கண்டு நகைக்கும். தூய்த்து களியான் துறவோர் கொன்றீகலான், வைத்துக் களியும் மடவோனை வைத்த பொருளும் அவனை நகுமே, உலகத்து அருளும் அவனை நகும்.
1: பொன்னிலையிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். தேதி ஒன்னிலையிருந்து சம்பள தேதி ஒன்னிலையிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். 21 30 வரைக்கும் திண்டாட்டம் 21 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம். சம்பள தேதி ஒன்னிலையிருந்து 20 வரை

எரிவில் எரிந்த துண்டு பீடிக்கு கிராக்கி வந்திடும் இருபத்தொன்னிலே ஒன்னிலே இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். கொண்டவனும் கொண்டவளும் குழந்தை குட்டியோடு கும்மாளம் கொட்டுவது ஒன்னிலே தேதி ஒன்னிலே. அவர் கூச்சல் கிளப்பிக்கிட்டு குத்திகளும் போட்டுக்கிட்டு கோணி கொள்வார் இருபத்தொன்னிலே முகம் கோணி கொள்வார் இருபத்தொன்னிலே. தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஓட்டம் ஒன்னிலே தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஓட்டம் ஒன்னிலே.

0: அருவத்தொன்னிலே.
1: நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது சிறுவர் நிகழ்ச்சி. சிறுவர் நிகழ்ச்சியை துரைசியார் தமிழ்குரல் வானொலிக்கென தொகுத்து வழங்குகின்றார் ஆர்.வி. வளவன்.

வணக்கம் தம்பி தங்கீரே. ஒரு திருக்குறளுடன் எங்கள் சிறுவர் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. அறத்துப்பால் தீ நட்பு என்னும் அதிகாரத்தில் வள்ளுவன் கூறுவது, அமரக தாற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. போர்க்களத்தில் கீழே தள்ளிவிட்டு தப்பித்து ஓடிப்போகும் குதிரையை போன்றவர்களின் நட்பை பெறுவதைக் காட்டிலும் தனித்து இருப்பது எவ்வளவோ சிறப்புடையதாகும். அமரக தாற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. தம்பி தங்கியரே, அடுத்து உங்களுக்கான குட்டி கதை. ஒரு புத்த மடாலய தலைமை பிக்கு மிகவும் கவலையில் இருந்தார். ஒரு காலத்தில் அவரது மடாலயம் அந்த பகுதியிலேயே சிறப்பும் மதிப்பும் பெற்று விளங்கிய ஆலயம். தற்போது மதிப்பு குறைந்து பாதாளத்திற்கு போய்க் கொண்டிருந்தது. அது அவருக்கு மிக தெளிவாக விளங்கியது. மடத்தின் உள்ளேயே பிக்குகள் யாரும் ஒருவரை ஒருவர் மதிக்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இதனை பொறுக்க இயலாமல் ஒரு நாள் நம் தலைமை பிக்கு தன்னை விட அனுபவத்தில் சிறந்த ஒரு குருவை தேடிப் போனார். தன் பிரச்சனையை எடுத்து சொன்னார். அந்த குருவும் சற்று நேரம் ஆழ்ந்து யோசித்து விட்டு, பிறகு உங்கள் மடத்தில் புத்தரே வந்து தங்கியிருக்கிறார். நீங்கள் எவரும் அவரை கண்டுகொள்ளவும் இல்லை, மதிக்கவும் இல்லை, பின் எப்படி சிறப்பு சலிக்கும் என்று கேட்டார். இதை கேட்டு நம் தலைவர் வியப்பு மாறாமலே மடத்திற்கு திரும்ப வந்து அங்கே இருந்த புத்த பித்துகளுக்கு விபரத்தை சொன்னார். அவர்களுக்கும் ஆச்சரியம். அந்த கணத்தில் இருந்து சுற்றி இருப்பவர்களில் ஒருவர் கடவுளாக இருக்கக்கூடும் என்ற எண்ணத்தில் எல்லோரையும் பணிவாகவும் அன்பாகவும் மிகுந்த மரியாதையுடனும் ஒவ்வொருவருடனும் பழகினார்கள். நாளடைவில் மடத்தின் சிறப்பு பல மடங்கு உயர்ந்து போய் சிறப்பும் மதிப்பும் உயரத் தொடங்கியது. எனவே தம்பி தங்கியரே, அன்பு பணிவுடன் கூட செயல்படும் போது கொடுத்து பெறுதல் அவசியமான ஒரு பண்பாகும்.

தம்பி தங்கீரே, அடுத்து தமிழர் வழக்கில் இன்றும் பயன்படுத்தப்படும் பழமொழிகள் பற்றி பார்ப்போம். உண்டவன் பாய் தேடுவான், உண்ணாதவன் இலை தேடுவான். ஒருவனுக்கு தான் முயற்சித்த காரியம் வெற்றி பெற்று விட்டால் அதற்கு அடுத்த கட்டமான காரியங்களை மேற்கொள்வான். தான் முயற்சித்த காரியம் நடக்காத ஒருவன் அதற்காக தொடர்ந்து முயற்சிப்பான் என்பதையே இப்பழமொழி விளக்குகிறது. ஆயிரம் காக்கைக்கு ஒருகல். காகங்கள் எப்பொழுதும் கூட்டமாக வந்து நின்று கரையும். இவைகளை அங்கிருந்து கலைப்பதற்கு ஒரு கல் போதும். அதுபோல் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு என்பதை இலகுவாக விளக்குகிறது இப்பழமொழி. அத்தீர்வை கண்டறிவதில் தான் எமது சாமர்த்தியம் அடங்கியுள்ளது. சங்கரா சங்கரா என்றால் சாதம் வாயில் வந்து விழுமா? உணவு வேண்டுமானால் நாம் தயாரித்துத்தான் உண்ண வேண்டும். கடவுள் தருவார் என்று இருந்து விட முடியாது. அதாவது ஒரு செயலுக்குரிய முயற்சி இல்லாமல் வெறும் வாய்ப்பேச்சு பயன் தராது என்பதை இலகுவாக விளக்குகிறது இப்பழமொழி. படித்தால்தான் நாம் பரீட்சையில் வெற்றி பெறலாம். சரி தம்பி தங்கீரே, இத்தோடு எமது சிறுவர் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது செல்வி ஆரபி. நன்றி தம்பி தங்கீரே.

0: நேர்களே, அடுத்து யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளரும் அரசியல் சமூக ஆய்வாளருமான நிலாந்தன் அவர்கள் நல்லூர் நீர்க்கண்காட்சியில் நிலத்தை இழந்தால் நீரையும் இழப்பாய் என்ற தலைப்பில் யாழ்ப்பாணத்தில் உள்ள வெட்ட வழிகள் தொடர்பில் ஆற்றிய சிறப்புரை ஒன்றினை அடுத்து தருகின்றேன்.
1: தமிழ் மக்களை, குறிப்பாக குடாநாட்டை கைப்பற்ற முயன்ற எல்லா படை நடவடிக்கைகளும் வெளியை மையமாக கொண்டே திட்டமிடப்பட்டன. யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதற்கான ட்ரயல் அல்லது ரிஹர்சல் என்று சொல்லக்கூடிய லீப் ஃபோர்வர்ட் என்பது பலாலியிலிருந்து தொடங்கி இந்த வழுக்கியாற்றின் வெளிகளின் ஓரங்களில் இருக்கும் கிராமங்களை பிடிச்சு கொண்டு அப்படியே வட்டுக்கோட்டை மட்டும் வருகுது. அது ஒரு ட்ரயல். அதில் கிடைச்ச உற்சாகத்தில் அடுத்த கட்டமாக இங்கால வருகுது. இடப்பக்கம் இங்கேருந்து பார்க்க அப்படியே வந்து பலாலியிலேருந்து வெளிக்கிட்டு அப்படியே ஏற்கனவே பிடிச்சி இந்த நிலத்துக்கால வந்து கோப்பாய் வழி, இருபாலை வழி, நாவக்குழி வழி, கைதடி வழி என்பவற்றை அப்படியே பிடிச்சு கொண்டு வர ஏன் வழியை பிடிக்கிறாங்க? ஏனென்றால் விமானத்தையும் டேங்கிகளையும் வைத்திருக்கும் படைக்கு எப்பொழுதும் வெளியொரு கவசம். விமானமும் டேங்கியும் இல்லாத படைக்கு வெளியொரு பொறி. அந்த வெளிக்குள் இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் அலையும். அந்த வெளிக்குள் காணாமல் போனவர்கள் உண்டு, புதைக்கப்பட்டவர்கள் உண்டு. அந்த வெளிக்குள் வெற்றுக்கோதுகளும் என்னும் வெளியில் சொல்லப்படாத கதைகளும் புதைக்கப்பட்டிருக்கும். பருவமழையால் கழுவி செல்லப்படாத கனகதைகள் அந்த வெளிகளுக்குள் உன்று யுத்த காலத்தில். ஆனரவு முகாம் என்பதே வெளிதான். வெளியை கவசமாக கொண்டுதான் அந்த முகாம் இருந்தது. ஒரு காலம் எங்களுடைய பயணப்பாதை கொம்படி வெளி, அந்த வெளியே பாதுகாப்பு, வெளியே மரணப்பொறி, இப்படித்தான் இருந்தது. அப்போ போர்க்காலத்தில் அவனுக்கு கவசம், எங்களுக்கு மரணப்பொறி. இந்த வெளி என்பது எப்பொழுதும் ஒரு பகுதி வயல்வெளி, இன்னொரு பகுதி நன்னீரை தேக்கும் வழி, இன்னொரு பகுதி உப்பு வழி, பூரி வழி. வெளிகளுக்கு நான்கு விதமான பரிமாணம் இருக்கு. ஒன்று புவியியல் பரிமாணம், இரண்டு இராணுவ புவியியல் பரிமாணம், நாங்கள் ஒரு யாழ்ப்பாணியாப்பா கேட்க தமிழினாப்பா கேட்க, மூன்றாவது ஆன்மீக பரிமாணம், நான்காவது நிலமில்லையே நீரில்லை என்ற பரிமாணம். இந்த இவ்வளவு வெளிகளுக்குள்ளும் இப்பொழுது ஒரு வெளி அதிகம் பேசப்படும் வெளியாக இருக்கு. அது யாழ்ப்பாண நகரத்தின் கழுத்து பகுதியில் காணப்பட்ட வெளி. அது ஒரு பக்கம் வயல், ஒரு பக்கம் உவர்வெளி, உப்பு வயல், ஊரி வெளி. பயிர் பச்சை இல்லாத தனித்த வெளியாக இருந்த காரணத்தால் கண்டி வீதியில் பயணப்போக்குவரத்தை நிறுத்திவிட்டால் அந்த வெளிக்கு சாட்சிகள் இல்லை என்பதனால் அது ஒரு புதைகுழியாக மாற்றப்பட்டது. அதுதான் செம்மணி வெளி. வெளிகள், வெளிகளின் மீதான என்னுடைய ஈர்ப்பு என்பது என்னுடைய 13 வயதுகளில் ரஷ்ய இலக்கியங்களுக்கு ஊடாக வந்தது. குறிப்பாக சிங்கிம் ஐத்மத்தோவின் குல்சாரி, ஜமீலா போன்ற நாவல்களுக்கு ஊடாக ஸ்டெப்பி வெளி எனக்குள் இறங்கியது. ரஷ்ய புரட்சியை பொறுத்தவரையிலும் ரஷ்யாவின் போர்களை பொறுத்தவரையிலும் ஸ்டெப்பி வெளி ஒரு பகுதி. குறிப்பாக அண்டன் செக்கோவ் ஸ்டெப்பி வெளி தொடர்பாகவே ஒரு படைப்பை தந்திருக்கிறார். பெரும்பாலான ரஷ்ய பேரிலக்கியங்களில் ஸ்டெப்பி வெளி ஒரு பாத்திரம், இரண்டு கண்டங்களுக்கு இடையில் வரும் ஒரு வெளி. இந்த ஸ்டெப்பி வெளி என்பது ரஷ்யர்களை பொறுத்தவரை அவர்களுடைய விடுதலையின் சின்னம் என்று கூறுவார்கள். ஏனென்றால் அது அளக்க முடியாத ஒரு பெருவெளி. அது ரஷ்யாவை யாரும் அடக்க முடியாது என்பதன் ஒரு சின்னமாக, ஒரு குறியீடாக கருதப்படுகிறது ஸ்டெப்பி. அதுபோல ரஷ்யர்களுக்கும் பூமிக்கும் இடையிலான, இயற்கைக்கும் இடையிலான உறவின் குறியீடாகவும் அது கருதப்படுகிறது. ரஷ்யாவின் பெருமையின் சின்னம், ரஷ்யாவின் விடுதலையின் சின்னமாக அது கருதப்படுகிறது. ஸ்டெப்பி வெளி எனக்கு அறிமுகமானது சிங்கிம் ஐத்மத்தோவு கூடாக, பிறகு செக்கோவு கூடாக. சிங்கிம் ஐத்மத்தோவும் செக்கோவும் காட்டுகின்ற ஸ்டெப்பி வெளி என்பது ஒரு துயர வெளி. ரஷ்ய புரட்சியின் போதும், ரஷ்யா நடத்திய போர்களின் போதும், அந்த புதல்வர்களை இழந்த, புதல்வர்களை துளைத்த, போருக்கு போன புதல்வர்களுக்காக காத்திருந்த அன்னையரின் துக்கத்தால் நிரப்பப்பட்ட வெளி. தம் கணவன்மார்களை இழந்த மனைவியர்களின் கண்ணீரால் நிரப்பப்பட்ட வெளி. ஸ்டெப்பி வெளி என்பது ஒரு துயர வெளியாகத்தான் எங்களுக்குள் இறங்கியது. இது முதல் கட்டம். இரண்டாம் கட்டம், சிறு வயதிலேயே எனக்கென்று ஒரு பிரைவேட் வெளி இருந்தது. எங்களோட ஊரில் எங்களுக்கு ஒரு வயல் இருந்தது. அந்த வயலின் ரெண்டு பக்கமும் ரெண்டு குளங்கள் இருந்தன. ஒரு குளத்துக்கு பெயர் பால் குளம், இன்னொரு குளத்துக்கு பெயர் செலவைக்குளம், அது சாதி பெயரோடு இருந்தது, நான் அந்த பெயரை தவிர்த்து இப்போ புழக்கத்தில் இருக்கிற செலவைக்குளம் என்று சொல்கிறேன். அந்த குளம், அதாவது அதாவது செலவை தொழிலாளிகளின் பெயரால் எங்களுடைய பகுதிகள் எல்லா இடங்களிலும் குளங்கள் உண்டு. அதுக்கு பெயர் அந்த சாதி பெயரால் இருக்கு. இந்த இரண்டு குளங்களுக்கும் இடையே எங்களுக்கு வயல் இருந்தது. அந்த வயல் வெளிக்குள் தான் என் இளமை கழிந்தது. புல்மணம், அந்த தும்பிக்கு வாளில நூலை கட்டி போட்டு, அது கெட்டவே இல்லை ஆனால் ரசிக்கிற நாங்கள், தும்பி பிடிக்கிறது, வண்ணத்து பூச்சி பிடிக்கிறது, அந்த மண் உழைக்க வருகிற அந்த வாசம், மண்புழுவை பார்க்கறது, இப்படி எல்லாம் அந்த வெளிக்குள்ளேயே என்னுடைய இளமைகள் கழிந்தன. ஆனால் இன்றைக்கு அந்த வெளி இல்லையா? ரெண்டு குளங்கள் அனாதையாக இருக்கின்றன. அந்த வெளி முழுதும் வீடுகள் வந்துவிட்டன. ஈச்சமொட்டையில் அந்த ரெண்டு குளங்கள் மட்டும் அனாதையாக உண்டு. வெளி முழுதும் பயல், நான் இப்போ இருக்கிற திருநெல்வேலியிலும் திரு ஐங்கிரநேசன் கூறுவது போல பின்னிக்கிருந்த அந்த குளத்துக்கு சொந்தமான வெளிகள் அந்த குளத்திடமிருந்து பிரிக்கப்பட்டு விட்டன. ஒரு வயல் மட்டும் மிஞ்சி இருக்கிறதா எனக்கு ஞாபகம், அதுவும் இப்போ இருக்கும் எனக்கு தெரியாது. எனக்கா குப்பையும் போட்டாச்சு. அப்போ எனக்கென்றொரு சொந்தமான ஒரு தனிப்பட்ட வெளி இருந்தது, அதுவும் இப்போ இல்லை. இப்படித்தான் வெளிகளுடனான அனுபவம் தொடங்குது. பிறகு போர், போர் வரேக்க இடப்பெயர்வுகளின் போது நான் யாழ்ப்பாணத்து வெளிகளுக்கு ஊடாக நடக்க தொடங்கினோம், இடம்பெயரத் தொடங்கினோம். இந்த அடிப்படையில் தான் வெளிகளுக்கும் எனக்குமான பரிச்சயம் வந்தது. நான் பெருமளவு என்னுடைய கவிதைகளில், குறிப்பாக யாழ்ப்பாணமே ஓ எனது யாழ்ப்பாணமே கவிதையில், நான் பெரும்பாலான யாழ்ப்பாணத்து வெளிகளை இணைத்திருக்கிறேன். இரிசாந்தியின் கவிதையிலும் செம்மணி வழி, கைதடி வழி, நாவற்குழி வழி போன்ற வழிகளை இணைத்தேன். எனக்கு அந்த ஸ்தெப்பி வழிக்குள்ளால் வந்த வெளி என்பது துயரமானதாகவே எனக்கு எப்பொழுதும் இருக்கும். ஒரு மர்மமான துக்கத்தால் மூழ்கடிக்கப்பட்டதாக தெரியும். இந்த அடிப்படையில் தான் இப்பொழுது வெளிகளை பற்றி பார்க்கலாம். வெளி என்பது நாங்கள் வெட்டு என்று சொல்கிறோம், தரவை என்று சொல்கிறோம், வெவ்வேறு பெயர்களால் அழைக்கலாம். இந்த வெளிகளுக்கு நான்கு பரிமாணங்கள் இருப்பதாக நான் நம்புகிறேன். முதலாவது, அதுக்கு ஒரு புவியியல் பரிமாணம் இருக்குது, அதுக்கு ஒரு புவியியல் பரிமாணம் இருக்குது, அது பொதுவானது. இரண்டாவதாக, ஒரு யாழ்ப்பாணத்தாராக என்னை பொறுத்தவரையிலும் அதுக்கு ஒரு இராணுவ புவியியல் பரிமாணம் இருக்குது. நாங்கள் அதை அடுத்ததாக பார்ப்போம். மூன்றாவதாக, வெளிக்கு ஒரு படைப்பாளியாக ஒரு ஆன்மீக பரிமாணம் இருக்குது. நாலாவதாக, இங்கே நாங்கள் கூடியிருக்கிற அந்த விஷயம், அந்த நிலத்தடி நீரை ரீசார்ஜ் பண்ணுகிற நீரை தேக்கும் வெளிகள் என்ற அடிப்படையில், நீர் என்பது தனியே இல்லை, நிலம் இல்லை என்றால் நீர் இல்லை. அரசறிவியலில் நிலம் இல்லை என்றால் நீர் இல்லை, நிலத்தை இழந்தால் நீரையும் இழப்பாய். எனவே அந்த அடிப்படையில் அந்த வெளியை ஒரு நிலமாக பார்க்கிறேன், நிலத்தின் ஒரு பகுதியாக. இப்போ முதலாவதாக அதனுடைய புவியியல் அம்சம், புவியியல் அம்சமாக பார்த்தால் எங்களிடம் இருக்கிற வெளிகள் பெருமளவுக்கு, ஒன்றில் தரவைகள், மழைக்காலத்தில் நீர் நிரம்பி பிறகு தரவைகளாக இருக்கும், வெக்க காலத்தில் தரவைகளாக இருக்கும். அதில் நாங்கள் ஃபுட்பால் விளையாடி இருக்கிறோம், வண்டி சவாரி இப்போவும் செய்கிறோம், அதுக்குள்ளே நாங்கள் ஓடி விளையாடி தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் அலைஞ்ச வெளி, இது ஒரு வெளிக்குள்ள புவியியல் பரிமாணம். அதில் நீர் தேங்கும், ஒரு பகுதி வழி நன்னீர் தேங்கும், ஒரு பகுதி வழி உவர் நீர் தேங்கும், ஒரு பகுதி வழி உப்பு வயல், இன்னொரு பகுதி வழி வயல் வழி, சங்கரத்த வழி, சங்குவேலி வழி போல ஒரு பகுதி வயல் வழி, அராளி வழி, மற்றதங்கால கட்டுட வழி, எல்லாமே வயல் வழிகள். அப்போ ஒரு பகுதி வழி கடலோடு இருக்கும், ஒரு பகுதி வழி வயலோடு இருக்கும், சிலத்தில் வீதி வெளிக்குள்ளால் போகும், செம்மணி வழி, கனவழிகள் இருக்குது. வடவாராட்சி கிழக்கில் உள்ள கனவழிகள் வித்தியாசமான நிலக்காட்சியை கொண்டிருக்கு. நடுவில் வீதி போகும், சில நேரம் மழைக்காலம் அப்படியே வீதியை மேவி மழை போகும், வெள்ளம் நிற்கும். வடமராட்சி கிழக்கு கண்டே அந்த தனித்துவமான நிலக்காட்சி அமைப்பு இருக்குது. வெளி என்பது முதலாவதாக ஒரு புவியியல் பதம், இரண்டாவதாக அது ஒரு இராணுவ புவியியல் பதம். ஒரு தமிழனாக, தமிழ் மக்களை குறிப்பாக குடாநாட்டை கைப்பற்ற முயன்ற எல்லா படை நடவடிக்கைகளும் வெளியை மையமாக கொண்டே திட்டமிடப்பட்டன. யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதற்கான ட்ரையல் அல்லது ரிஹர்சல் என்று சொல்லக்கூடிய லீப் ஃபோர்வர்ட் என்பது பலாலியிலிருந்து தொடங்கி இந்த வழுக்கியாற்றின் வெளிகளின் ஓரங்களில் இருக்கும் கிராமங்களை பிடிச்சு கொண்டு அப்படியே வட்டுக்கோட்டை மட்டும் வருகுது. அது ஒரு ட்ரையல். அதில் கிடைச்ச உற்சாகத்தில் அடுத்த கட்டமாக இங்கால வருகுது, இடப்பக்கமாக, இடப்பக்கமாக இருந்து பார்க்க அப்படியே வந்து பலாலியிலேருந்து வெளிக்கிட்டு அப்படி ஏற்கனவே பிடிச்சிருந்த நிலத்துக்கால வந்து கோப்பாய் வழி, இருபாலை வழி, நாவக்குழி வழி கைதடி வழி என்பவற்றை அப்படியே பிடிச்சு கொண்டு வர ஏன் வழியை பிடிக்கிறாங்கள்? ஏனென்றால் விமானத்தையும் டேங்கிகளையும் வைத்திருக்கும் படைக்கு எப்பொழுதும் வெளியொரு கவசம், விமானமும் டேங்கியும் இல்லாத படைக்கு வெளியொரு பொறி. அந்த வெளிக்குள் இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் அலையும். அந்த வெளிக்குள் காணாமல் போனவர்கள் உண்டு, புதைக்கப்பட்டவர்கள் உண்டு. அந்த வெளிக்குள் வெட்டுக்கோதுகளும் என்னும் வெளியில் சொல்லப்படாத கதைகளும் புதைக்கப்பட்டிருக்கும். பருவமழையால் கழுவி செல்லப்படாத கனகதைகள் அந்த வெளிகளுக்குள் உன்று யுத்த காலத்தில். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, லீப் ஃபோர்வர்ட் நடந்த பொழுது நாங்கள் பிறகு போகிறோம். போனால் அந்த வட்டுக்கோட்டை வெளியே அண்டியுள்ள இடம் முழுக்க பிணங்கள் கிடந்து அழுகுது. என்னோட வந்தவனோ ஒரு சத்தி எடுக்கிற பேர் வழி சத்தி சத்தியாக எடுக்கிறான். எனக்கும் அந்த வெளி முழுதும் பிணம், அந்த வெளியல்ல வெளியின் ஓரம் முழுதும் பிணம். அப்போ தான் அந்த வெளி பற்றி அந்த இது வருகுது. அடே, இந்த வெளியை ஒரு கவசமாக கொண்டு வந்து அவன் நகர்ந்திருக்கான். ஏண்டா வெளியில டேங்கி இல்லாத விமானம் இல்லாத பட நகரமாக இருந்தால் அடிப்பான். இதுதான் அந்த யாழ்ப்பாணத்து படை நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் இருந்த பிரதானமான அம்சம். அப்படி பார்க்க யாழ்ப்பாணத்து, யாழ்ப்பாணம் மட்டுமில்லை ஆனரவு முகாம் என்பதே வெளிதான். வெளியை கவசமாக கொண்டுதான் அந்த முகாம் இருந்தது. ஒரு காலம் எங்களுடைய பயணப்பாதை கொம்படி வெளி, அந்த வெளியே பாதுகாப்பு, வெளியே மரணப்பொறி. இப்படித்தான் இருந்தது. அப்ப போர்க்காலத்தில் அவனுக்கு கவசம், எங்களுக்கு மரணப்பொறி. ஆனால் அந்த வெளிக்குள் சாகசங்கள் நிகழ்ந்தன, அது தனியே பார்ப்போம். அப்ப வெளி போரில் ஒரு பகுதி, போர் வியூகங்களின் ஒரு பகுதியாக இருந்தது. மிலிட்டரி ஜியோகிராஃபியில அது ஒரு பகுதி. பிரச்சனை என்னென்றால் எங்கள்கிட்ட அந்த இராணுவ புவியியல் நோக்கு நிலையில் இருந்து வெளிகள் பற்றிய வரைபடம் இருந்ததோ இல்லையோ தெரியாது, அவர்களிடம் உண்டு. அவர்களிடம் அது இருந்திருக்கும், இருந்தபடியால் தான் அவர்கள் வெற்றிகரமாக வெளிகளின் ஓரங்களை பிடிச்சு கொண்டு வந்து நிலத்தை பிடித்தார்கள். சரி, இது ரெண்டாவது. மூன்றாவது, வெளியொரு ஆன்மீக வெளி. வெளி பரந்தது, எல்லைகளற்றது. பேரியற்கையின் அம்சங்களுக்கு முன்னுக்கு போயிக்க எங்களுக்கு ஒரு துயரம் வரும். ஏன் அந்த துயரம் வருது? ஒரு நதியை பார்க்க, அல்லாட்டி ஒரு மலை உச்சியில் நின்று பள்ளத்தாக்க பார்க்க, அல்லது மலை சமவெளிகளை பார்க்க, அல்லது புல்வெளிகளை பார்க்க, ஏன் எங்களோட மனம் துணுக்குறுது? ஏன் எங்களுக்கு ஒரு துக்கம் வருது? ஏனென்றால் மனம் புலன்களால் வரையறைக்குட்பட்டது, வெளி அளவற்றது. அப்ப வரையறைக்குட்பட்ட மனம் வரையறையற்ற வெளியை அலைய முற்படும் பொழுது தோக்குது. தூக்கைக்கு துயரம் பெறுகிறது, இயலாமை கலந்த துயரம். அப்ப வெளியை அளக்க மனித மனதால் முடியாது, ஞானிகளால் முடியுமோ எனக்கு தெரியாது. அப்ப ஒரு சராசரி மனம் புலன்களால் வரையறுக்கப்பட்டது. புலன்களால் வரையறுக்கப்பட்ட வெளியை திரும்பி புலன்களால் அலையவும் அளக்கவும் உட்படையக்க அதை அளக்க முடியாத ஒரு கட்டத்தில் மனம் தோற்று போகிறது. அதுதான் வெளிகளின் முன் எங்களுக்கு வரும் துயரம், நதிகளின் முன் எங்களுக்கு வரும் துயரம், கடலின் முன், பெருங்கடலின் முன் எங்களுக்கு வரும் துயரம். அப்ப வெளிக்கு ஒரு ஆன்மீக பரிமாணம் உண்டு. எப்படின்னு சொன்னால் அது மனித மனத்தின் வரையறையை உணர்த்தும். அது எப்பவுமே இந்த மனம் சிறியது, இது பிறந்ததை எல்லைகளற்றதை அனுபவிப்பதில் இதுக்கு வரையறைகள் உண்டு. சீனாவினுடைய மரபு ஓவியங்கள், அதாவது நீர்வண்ண மை ஓவியங்கள், இதுகள் எப்பொழுதுமே பெரிய மல, பேரியற்கை, சிறிய குறுணி மனுஷன், குட்டி மனுஷன். சீனாவின் மகத்தான ஒரு உலகுக்கு சீனாவின் மகத்தான பங்களிப்பு அந்த ஓவியங்கள். இயற்கை எப்பொழுதும் பெருசாக காட்டப்படும், மெல்லையும் வெள்ளியும். ஆனால் மனிதர்கள் மிக அற்பமான சிறிய புள்ளிகளாக அதில் காட்டப்படும். வெளியில் கரைய முடியாத, ஆனால் வெளியில் வெளிக்கு முன் சிறிதாக்கப்பட்ட மனிதர்கள். வெளி பிரம்மாண்டம், அந்த சீன மரபோவியங்களின் பிரதான அம்சமே அது. அது பெருமளவுக்கு இந்த டாவோயிஸ்ட் சிந்தனைகளால் ஏற்பட்ட தாக்கம் என்ற ஒரு விளக்கமும் உண்டு. சரி, அப்போ வெளி ஒரு ஆன்மீக வெளி, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ். மூன்றாவது, நாலாவது, அதுதான் நாங்கள் இந்த இந்த இந்த இந்த சந்திப்புக்கு முக்கியத்துவமானது. அது நீரை தேக்குகிறது. ஒரு பகுதி நீரை தேக்குகிறது, நன்னீரை. இன்றைக்கு வலிகாம வழிகளை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அவை வழுக்கியாரின் ஓடுபாதைகள் ஒரு காலத்தில், அல்லது வழுக்கியாறு படர்ந்த நிலங்கள் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி அந்த ஆறு கடலோடு கலந்த இடங்கள், இது வலிகாமத்துக்கு வரும். வலிகாமம் வடக்கிலிருந்து தெற்கு வரையும். அங்கால பொன்னால வெளி இருக்கு, தீவுகளில் வெளி இருக்கு, அதுகளுக்கு வெவ்வேறு பரிமாணங்கள் இருக்கு. இந்தியாவில் பார்த்தோம் என்றால் யாழ் குடாநாட்டை கடந்து போகைக்க யாழ்ப்பாண நகரத்தை கடக்க கெண்ணாவக்குழி வழி கைதடி தென்மராட்சி வழிகள் வரும். பிறகு குடாநாடே ஒரு வெளியால் சூழப்பட்ட, கடலாலும் வெளியாலும் சூழப்பட்ட ஒரு நிலத்துண்டு தான் கொம்படி வழி பூநகரி வழி. அங்கால ஆணையரவு வரும் களத்தில். அப்ப இந்த வழி என்பது எப்பொழுதும் ஒரு பகுதி வயல்வெளி, இன்னொரு பகுதி நன்னீரை தேக்கும் வழி, இன்னொரு பகுதி உப்பு வழி, ஊரி வழி, செம்பனியில் மனித புதைகுழி வழி. அப்ப இந்த இந்த வழிகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இதுக்கு நிலத்தடி நீரை ரீசார்ஜ் பண்ணுவதில் மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. என்னென்று சொன்னால், நான் முன்னுக்கு சொன்னதுதான், நிலம் இல்லை என்றால் நீர் இல்லை. இது பேசிக்கான அடிப்படையான ஒரு தத்துவம். நிலம் இல்லாட்டி நீங்கள் நீரை எவ்வளவு வைத்திருந்தும் ஒன்றும் செய்ய மாட்டீங்க. எனவே நிலம் உங்களிடம் இருந்தால்தான் நீர் இருக்கும். அப்ப இந்த நிலத்தில் நீங்கள் நீரை தேக்க தேக்க நீங்கள் நீரை மேலும் சேகரிக்க தொடங்குவீர்கள். இந்த அடிப்படையில் இந்த சந்திப்புக்கு முக்கியத்துவமானது பெருமளவுக்கு இந்த நான்காவது வழிதான். நீரடி நிலத்தை ரீசார்ஜ் பண்ணுகிற வழி, அல்லது இருந்து இல்லாமல் போன ஒரு ஆற்றின் ஞாபகமாக இருக்கிற வழி. சரி, இப்படி பார்க்க யாழ்ப்பாணத்தின் வழிகளை நான் ஒவ்வொரு பிராந்தியத்துக்குள்ளாலையும் என்னுடைய இவ்வளவு கால அனுபவத்துக்குள்ளாலையும் தொடர்புகளுக்குள்ளாயிலையும் சேர்த்து கொண்ட தகவல்கள். இது முழுமையான தகவல் அல்ல. நான் இந்த துறைக்குரிய ஒரு ஆராய்ச்சியாளனும் அல்ல. அடிப்படையில் நான் ஒரு ஜியோகிராஃபி மாணவனே அல்ல. சரி, முதலாவது வடமராட்சி வழிகள். இதில் நீங்கள் இருந்தால் ஊராக்கள் அதை திருத்திக் கொள்ளுங்க. வெள்ளை வழி, இது வடமராட்சியின் தொடக்கத்தில் வருகிறது, அப்புறம் வடமராட்சிக்கு உள்ளேயும் வருது. உள்ளதில் பெரிய வழி வடமராட்சியில். மாயக்க வழி, இது ஒரு ஐதீக வழி. இதுக்கு ஒரு கிணறு இருக்கு, அதில் நீர் சுழித்து கொண்டு போய் நிரம்பும் என்று சொல்லுவார்கள். அதோடபாக கன கதைகள் இருக்கு, நான் அதுக்கு போக விரும்பல. அது தனியாக ஆராயப்பட வேண்டிய ஒரு வழி, மாயக்கை வழி. அந்த பேருக்குள்ளேயே ஒரு மாயம் இருக்கு. அடுத்தது மாதனை வழி. மாதனை வழி பருத்தித்துறைக்கும் தும்பளைக்கும் இடையில வரும். இந்த மாதனை வழிக்கு தள்ளி ஒரு பெல்லப்பை வழி இருந்தது. அது பெருமளவுக்கு படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்து இப்ப ஃபுட்பால் கிரவுண்டா மாறிட்டு. இந்த பெல்லப்பை வழிக்குள்ளேயும் எனக்கா மர்மங்கள் உண்டு. நீண்ட காலம் அது ஒரு தனித்த வழியாகத்தான் இருந்தது, பெல்லப்பை வழி. என்னத்துக்கு போர்க்கால மர்மங்களை சொல்றேன் நான். அடுத்தது புற்றலை வழி. புற்றலை வழியோட தான் பெல்லப்பை வழி கனெக்ட் ஆகுது, மாதனை வழியோட இல்ல. இஞ்சால வருது, சரிதானே, புற்றலை வழி. அடுத்தது தும்பளையில மூக்கம். இது வந்து பௌர்ணமி நாட்களில் இது ஒரு கடலோடு அப்படியே ஓரமாக கடலை அண்டி காணப்படுகிற ஒரு ஸ்ட்ரைப், ஒரு துண்டா அப்படியே காணப்படும். இதில் நன்னீரும் இருக்கும். பௌர்ணமி நாட்களில் கடல் நீர் வந்து மூடும், இதில் ரால் பிடிப்பார்கள். ஒரு நீண்ட பரப்புக்கு இந்த வழி.

பல கிலோமீட்டர்கள் விஸ்தீரணமான வெளி. இந்த வெளியில் ஒரு ஒரு சிறு பாதைக்கால நடைபாதைக்கலால் தான் தீர்த்த கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். ஆனால் அது ஒரு பெரிய வெளி. சில நேரம் இந்த வெளி தான் வள்ளிபுர செப்பேட்டில் உள்ள வெளியோ தெரியாது. எனக்கு அந்த துறையில் பெரிய ஞானம் இல்லை. வள்ளிபுர செப்பேட்டில் ஒரு வெளி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவாக இருக்கலாம். அடுத்தது வடமராட்சி கிழக்கில் நான் ஏற்கனவே சொன்னது போல வித்தியாசமான நிலத்தோட்டங்கள் உண்டு. வீதியில் இருமரங்களும் இருவேறு வழிகள் இருக்கும். மழைக்காலங்களில் அந்த நூதனத்தை நாங்கள் காணலாம். வடமராட்சி கிழக்கின் வெளிகளுக்கென்றே தனித்துவம் இருக்கு. குறிப்பாக மணற்காட்டில் இருந்து நாகர்கோயில் வரையிலும் ஏறக்குறைய 10க்கு குறையாத கிலோமீட்டர்கள் தூரத்துக்கு, கடலிலிருந்து 300 மீட்டரிலிருந்து அதுக்கு கூடக்கூடிய ஒரு பரப்புக்கு நீண்ட ஸ்ட்ரைப்பாக ஒரு வழி இருக்கு. இதில் ஃபுட்பால் விளையாடுவார்கள், பயணங்கள் செய்வார்கள், எல்லாமே செய்வார்கள். இந்த வழி சில நேரம் இரண்டு நீரும் கலக்கும். இது ஒரு வித்தியாசமான வழி. இது தொடர்ந்து இந்த வழி இருக்கு. இந்த வழி என்னும் அபகரிக்கப்படாத ஒரு வழி, கடல் வழி. சரி, இவ்வளவும் வடமராட்சி வழிகள். இதில் ஒரு வழி வரும் கப்பூது வழி. அது உண்மையில் தென்மாராட்சியில் தொடங்குறபடியால் நான் அதை வடமராட்சிக்குரிய வழியாக சொல்லி, நான் அது வடமராட்சியை போடோராக கொண்ட வழி. அது வடமராட்சி வழிக்குள்ளேயும் வருது. மண்டான் வழி கப்பூது வழியின் கிளை வழி. என்றேக்கு அதுக்குள்ள இந்த வழியும் அந்த வழியும் கலக்குது. நாங்கள் வெவ்வேறு பெயர்களில் வழிகளை அழைக்கிறோம். நான் பார்த்த அளவில் சில வழிகளுக்கு கிராமங்களில் பேர் இருக்கும். நாங்கள் ஜென்ரலாக ஒரு பேர் வச்சிருப்போம், பொதுவான ஒரு பேர் கப்பூது வழி. ஆனால் கப்பூது வழியோட வேறு வேறு வழிகள் இங்கே இருக்கும். அந்தந்த கிராம இடம் பெருவழி உள்ளதில் பெரிய வழி கப்பூது வழி தான். 23.5 சதுர கிலோமீட்டர் யாழ்ப்பாணத்தில் உள்ள மிகப்பெரிய வழி கப்பூது வழி. அது ஒரு நூதன வழியும். ஒரு பக்கம் அந்த உப்பு தாவரங்கள் வளரும் வழி, இன்னொரு பக்கம் தெரவை ஊறி வழி, இஞ்சால கொஞ்சம் வயல்கள். யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய வழி வடமராட்சியையும் தென்மராட்சியையும் இணைக்கும் வழி. சரி, இப்போ நாங்கள் வலிகாமத்துக்கு வருவோம். வலிகாமம் உயன வழி. உண்மையில் உயன வழி எனக்கு முதலில் அறிமுகமானது சேரனின் கவிதை ஒன்றில். சேரனின் ஒரு கவிதையில் வரும் அளவட்டி பக்கம் உயன வழி என்று. நான் ஸ்டெப்பி வழியில் அலக்களிக்கப்பட்ட காலத்தில் அந்த கவிதையை படித்தேன். நான் நினைக்கிறேன் அது ஒரு போர்க்கவிதை தான். அதில் உயன வழி வரும். அதுக்கு பிறகு பினாக்கை வழி. அடுத்தது சங்கரத்த வழி, சங்குவேலி வழி, பெருமளவுக்கு வயல்வெளிகள். அப்படியே வந்தால் அராளி வழி, நவாளி வழி அதான் கட்டுட வழி, பொன்னாள வழி, கல்லுண்டாய் வழி, பொம்மை வழி. இதில் ஒரு பகுதி வயல்வெளிகள், ஒரு பகுதி தரவைகள், ஒரு பகுதி நன்னீர் தேக்கும் நிலங்கள், பெருமளவுக்கு வழுக்கியாற்றின் வடிநிலங்கள். இப்படியே வந்தால் கடலுக்கு வர பொம்மை வழி, இனி தீவு வர போகுது. இதுக்கு முதல் வலிகாமத்தில் இஞ்சால போனமென்றால், வழுக்கியாற்றுக்கு தள்ளி போனமென்றால் கோப்பாய் வழி, இருபாலை வழி, நீர்வேலி வழி இருக்கு. இதுக்கெல்லாம் செம்மணி வழியும் வரப்போகுது. அருகு வழி வருகிறது, அதை நாங்கள் தென்மராட்சியுடன் போட வேண்டி வரும். இது வலிகாமத்தில் உள்ள வழிகள். இனி தீவு பகுதி. தீவு பகுதியில் மண்டதீவு வழி, அள்ளைப்பிட்டி வழி, வேலனை வழி, அதில் அராளி வழியும் கலக்குது, மண்கும்பான் வழியும் கலக்குது. மற்ற சரவண வழி. சரவண வழி தொடர்பாகவும் நாகதீப கல்வெட்டில் குறிப்புகள் இருப்பதாக ஊர்ஜிதப்படுத்தப்படாத ஒரு தகவல் இருக்குது. இன்றைக்கு அந்த பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் சொன்னார், சரவண வழியை தாங்கள் எல்லையிடுவதில் தங்களுக்கு சவால்கள் உண்டு, ஏனென்றால் வேறு அரச திணைக்களங்கள் அதில் தலையிடலாம் என்று. சில நேரம் சரவண வழிக்கு ஒரு தொல்லியல் முக்கியத்துவம் இருக்கும் என்றால் அந்த திணைக்களம் வந்துடும், பிறகு உங்களோட வழியாக இருக்காது. இது சரவண வழி தொடர்பாக அவர் சொன்னது. அப்படியே நாங்கள் சரவண வெளியே கடப்பமாக இருந்தால் அது நாகதீவு கல்வெட்டுன்னு சொல்றாங்களா. அடுத்தது புங்குடுதீவு மடத்து வழி, அது பெரிய வழி. பிறகு புங்குடுதீவுல முற்ற வழி என்ற ஒரு வழி இருக்கு. அதுக்கங்கால சங்கத்தார்கள் நிக்கிஞ்சால முனையப்புலம் வழி என்ற ஒரு மேய்ச்சல் திரை இருக்கு. பிறகு இருப்பிட்டி வழி, பிறகு கரந்தள்ளி வழி. அதுல புங்குடுதீவின் பருவகால ஆறு கள்ளியாறு வந்து போற வழி. கள்ளியாறின் ஓரத்தில் கரந்தள்ளி வழி இருக்கு. பிறகு ஊர்காவத்துறை. ஊர்காவத்துறையில கண்ணகையம்மன் கோயில் அடி வழி. இந்த வழி தனியார் காணிகளும் இருக்கு, அரச காணிகளும் இருக்கு. அரச திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதியும் இதுக்கு இருக்கு. அடுத்தது சுருவில் வழி. அங்கால பருத்தி அடைப்பின் ஓரமாக காணப்படும் உருண்டி வழி, அதுல பழைய கோட்டை இருக்கு. இந்த உருண்டி வழி ஒரு காலத்தில் இறங்கு துறையாக இருந்திருக்கு, முன்னைய அந்த கொலோனியல் காலங்களில். உருண்டி வழி. இவ்வளவும் தீவு பகுதியில் உள்ள வழிகள். இனி தென்மராட்சி வழிகள். தென்மராட்சி வழி உண்மையில கைதடி நாவக்குழியில தொடங்கி அங்கால அருகு வழி, அருகு வழி வந்து கோயிலாக்கண்டி தெனக்கிழம்பு மரவன் புலோ போன்ற பகுதிகளை உள்ளடக்கி வரும் அருகு வழி. பிறகு மிருசுவிலில ஒட்டு வழி, அங்கால கொடிகாமத்தில எருவன் வழி, அங்கால கல்வைகளில இல்வேரை வழி, குருவிக்காடு பகுதியில சரசாலை வழி, மட்டுவில் வழி, வேம்பிராய் மந்துவில் பக்கம் வேம்பிராய் வழி, வரணி வழி, முள்ளி வழி, யாக்கரை வழி, மண்டான் வழி,
கப்பூது வழி. கப்பூது வழிதான் உள்ளதில்லை. யாழ்ப்பாணத்தில் உள்ள வழிகளிலேயே மிகப்பெரியது, 23.5 சதுர கிலோமீட்டரை கொண்டது. இந்த கப்பூது வழி தொடர்பாக தில்லையம்பல பிள்ளையார் சரித்திரத்தில் சிறு

குறிப்புகள் உண்டு. இவ்வளவும் எங்களிடம் உள்ள வடமராட்சி, தென்மராட்சி, வலிகாமம், தீவு நான்கு பிரதேசங்களிலும் உள்ள வெளிகள். இந்த வெளிகளில் நாங்கள் ஒரு முக்கியமான அம்சத்தை பார்க்கலாம். ஒரு பகுதி வயல், ஒரு பகுதி மழை நீர் தற்காலிகமாக தேங்கி நிற்கும் இடங்கள், இன்னொரு பகுதி ஊறி வழி, உப்பு வழி. மட்டுமல்ல, இந்த வெளிகள் எல்லாத்துக்கும் எங்கேயோ குளங்களோட தொடர்பு இருக்கு. இந்த வெளிகள் குளங்களோடு தான் காணப்பட்டன. பெரும்பாலான வெளிகளுக்கு குளங்கள் அல்லது பருவகால ஆறுகளோட உறவு இருக்கு. இந்த வெளிகளும் குளங்களும் அல்லது இந்த வெளிகளும் வயல்களும் இணைந்து பிறந்தன அல்லது இணைந்துருவாகின. ஆனால் இதில் சில இடங்களில் வெளிகளிடம் இருந்து வயல்கள் பிரிக்கப்பட்டு விட்டன. சில இடங்களில் வெளிகளிடம் இருந்து குளங்கள் பிரிக்கப்பட்டு விட்டன. சில இடங்களில் குளங்கள் தனியே நிற்கின்றன, வெளி இல்லை. அதுதான் நான் சொன்ன, நான் சின்ன பிராயத்தில் ஓடி திரிஞ்ச அந்த ஈச்சமோட்டையில் இருந்த வயல்வெளி. குளம் இருக்கு, வயல் இல்லை. சில இடங்களில் வயல் இருக்கு, குளம் இல்லை. ஆனாலும் வெளிகள் ஓரளவுக்கு இருக்கு. எனவே நான் திரும்பியும் விட்டடத்துக்கே வாரன். வெளிகளுக்கு நான்கு விதமான பரிமாணம் இருக்கு. ஒன்று புவியியல் பரிமாணம், இரண்டு இராணுவ புவியியல் பரிமாணம், நாங்கள் ஒரு யாழ்ப்பாணியாப்பா கேட்க தமிழினாப்பா கேட்க, மூன்றாவது ஆன்மீக பரிமாணம், நான்காவது நிலமில்லையே நீரில்லை என்ற பரிமாணம். இந்த இவ்வளவு வெளிகளுக்குள்ளும் இப்பொழுது ஒரு வெளி அதிகம் பேசப்படும் வெளியாக இருக்கு. அது யாழ்ப்பாண நகரத்தின் கழுத்து பகுதியில் காணப்பட்ட வெளி. அது ஒரு பக்கம் வயல், ஒரு பக்கம் உவர்வெளி, உப்பு வயல், ஊறி வெளி. பயிர் பச்சை இல்லாத தனித்த வெளியாக இருந்த காரணத்தால் கண்டி வீதியில் பயணப்போக்குவரத்தை நிறுத்திவிட்டால் அந்த வெளிக்கு சாட்சிகள் இல்லை என்பதனால் அது ஒரு புதைகுழியாக மாற்றப்பட்டது. அதுதான் செம்மணி வெளி.

சரி நேயர்களே, இத்தோடு எமது நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பாவனா சந்திரன். நன்றி நேயர்களே.